தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தத்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தத்திருகிரு தத்தத்தரி ததல தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தஜ்ஜனு தகித சரித தனத தனு.